0: புதிய நாளில் புதிய நம்பிக்கை மலரட்டும். மலரும் சக்தி
1: 103.9 மலரும் சக்தி கேட்டு நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குகிறார் யாழ் மறைமாவட்ட அமலமறை தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருட்தந்தை ஜே ரமேஷ் அடிகளார்.
2: கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உண்மை வாழ்க்கை முறையை பற்றி சிந்திக்க இன்றைய கிரை வார்த்தைகள் எம்மை அழைத்து நிற்கின்றன. கிரைவாக்கினர்கள் பற்றிய திருச்சட்ட அறிஞர்களின் பார்வை முரணாக இருந்தது. அவர்கள் மக்கள் முன்னிலையில் கிரைவாக்கினர்களை பற்றி மிகுந்த மதிப்பு கொண்டிருந்தவர்கள் போல் நடந்து கொண்டார்கள். ஆனால் உண்மையில் கிரைவாக்கினர்களின் இறப்பிற்கு காரணமானவர்கள் அவர்களே. அவர்கள் போற்றிய கிரைவாக்கினர்கள் அனைவருமே இறந்து போனவர்கள். ஆனால் வாழும் கிரைவாக்கினர்களை அவர்கள் கடுமையாக துன்புறுத்தினர். இறந்த கிரைவாக்கினர்களுக்கு உயர்ந்த கோபுரங்களை எழுப்பினர். ஆனால் வாழ்ந்து கொண்டிருந்த கிரைவாக்கினர்களுக்கு இறப்பை பரிசாக கொடுத்தனர். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கிறது என்று ஏசாய புத்தகம் 1:14 கூறுகிறது. ஓ மானடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார் என்று மீக்கா புத்தகம் 6:8 கூறுகிறது. இந்த வார்த்தைகள் உண்மையான இறைவார்த்தைகள், இறைவாக்கினர்களின் போதனையின் அடிப்படை சாராம்சம். ஆனால் திருச்சட்ட அறிஞர்களின் வாழ்வு முறைக்கு எதிரானது இதுதான். இயேசு இறைவாக்கினர்களின் அடியொற்றி தனது வாழ்வை அமைத்துக் கொண்டவர். எனவே நிச்சயம் அவர் திருச்சட்ட அறிஞர்களால் எதிர்க்கப்பட்டது நமக்கு ஆச்சரியம் அளிக்கவில்லை. நாம் அனைவருமே நமக்கென்று ஒரு வாழ்க்கை முறையை வகுத்து வைத்திருக்கிறோம். நாம் நினைப்பதுதான் நேர்மை, உண்மை, சரியான பார்வை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பொதுவான பார்வையில் எது நேர்மையோ, எது உண்மையோ, எது சரியோ, அதற்கு நாம் முன்னுரிமை கொடுத்து நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதையே ஆண்டவர் விரும்புகிறார். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். சந்தோஷமாக விடுகிற புத்தம் புதிய காலை பொழுதில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக அமைய எல்லோருக்குமான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளலாம். இன்று அக்டோபர் மாதம் 15 தேதி வியாழக்கிழமை, நேரம் காலை 6 மணி 1 நிமிடம்.

0: Fresh and Bulk Rewards Getaway. ரூபாய் 5000க்கும் அதிகமாக ஷாப்பிங் செய்யும் லாயல்டி மெம்பர்ஸுக்கு 3 மடங்கு பாயிண்ட்ஸ். ஹெலிகாப்டர் மூலம் நுவரலியாவுக்கு சுற்றுலா. அக்டோபர் 25 வரை மட்டுமே. Fresh and Bulk வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்.
1: சக்தியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினமும் குட்டீஸுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னது கொஞ்சம் பேர் தான். இன்றைக்கு அத அடிப்படையில் சரியா பதில் சொன்னது கொஞ்சம் பேர் தான். அவர்கள் யார் யார் அப்படின்றதை இப்ப பாப்போமா. சத்தம் வருவதில்லை, சரி பார்ப்போம். நாங்க மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கலாம்.

0: சக்தியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொன்னது யார் யார் அப்படின்றதை இப்போ நாங்க பாத்துடலாம். யார் யார் சொல்லிருக்காங்கன்னு கேட்டு பாப்போமா.
1: மார்னிங் அண்ணா, நான் கண்டில இருந்து நஜா பேசுறேன். பெரிய கல்லாறு, நான் தரம் நான்கில் கல்வி வைக்கிறேன்.
2: வணக்கம் அண்ணா, பேர் சுவாச்சிதான் பேசுறேன்.
3: குட் மார்னிங் கண்ணா அங்கிள், நான் ஹோல்புக்ல இருந்து ஷர்மினி கதைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கான விடை, ஒன்னு என்கிற நண்பரை ஏழு முறை பயன்படுத்தி 25 வரணும்னு சொன்னீங்க, அப்படி நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். 11 கூட்டினா 22, அதுல 1 கூட்டினா 23, அதுலயும் 1 கூட்டினா 24, அதுலயும் 1 கூட்டினா 25. மொத்தம் எத்தனை ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா 7 ஒண்ணு சேருது.
0: சரியா பதில் சொல்லி இருக்கிறாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்களை நாங்களும் சந்தோஷமா சொல்லிக்கொள்றோம். சரி, ஓகே, இப்போ நாங்க அடுத்து எங்களுடைய செய்தி பகுதிக்கு போறோம். தொடர்ந்தும் சக்தியோடு இணைந்திருங்கள்.
4: வணக்கம் தாயகம், செய்திகளின் பின் தொடரும்.
5: The morning brief.
6: தேசத்தின் குரல்.
7: நேர்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம். மீண்டும் தேசத்தின் குளர் வாயிலாக பத்திரிகைகளை ஆராயவிருக்கின்றோம். முதலில் வீரகேசரி பத்திரிகையினை பார்த்தோமானால், சிவராஜ் சானோஜனின் மரண தண்டனை ரத்து, சவுதி அரேபிய உயர் நீதிமன்றம் தீர்ப்பு, 5 விடயங்களை மையப்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டால் நடவடிக்கை என்ற பிரதான தலைப்பு செய்தி வெளியாக இருக்கின்றது. உரையின் புகைப்படத்தோடு வீரகேசரி பத்திரிகையில். அடுத்ததாக, ராஜதந்திர முயற்சியின் பலன், பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவிப்பு என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. விடுதலைக்கு உதவிய அனைவருக்கும் நன்றி, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்றொரு செய்தியும், சவுதி அரசாங்கத்திற்கு மனமார்ந்த நன்றி, ஜனாதிபதி அனிருக்குமார திசாநாயக் என்றொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. பசிலுக்கு எதிரான பிடி. ஆங்கிலத்தில் பிறப்பியுங்கள் கோட்டை.

புதிய அறிக்கை என்றொரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக நாமல் உள்ளிட்ட ஐவருக்கு எதிராக ஒருங்கிணைந்த குற்றப்பத்திரிகை, குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றுக்கு அறிவிப்பு என்றொரு செய்தியும் விரைகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றது. சுரைசலை ரீட் மனு இடைக்கால மனு மீதான உத்தரவு 22ஆம் தேதி என்றொரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது இன்றைய விரைகேசரி பத்திரிகை. தினக்குரல் பத்திரிகையினை பார்த்தமானால் மேன்முறையீட்டின் அடிப்படையில் அனோஜனுக்கு விதித்த மரண தண்டனை ரத்து, சவுதி அரேபிய உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு என்ற பிரதான தலைப்பு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இதற்கு நன்றி கூறும் வகையில் ஜனாதிபதி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் வழங்கிய செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன. அடுத்ததாக ஞானசாரர் வழக்கு நீதியரசர் விலகல் என்றொரு செய்தி கட்டமிடப்பட்டு வெளியாகி இருக்கின்றது. பசலை இன்டர்போல் மூலம் கைது செய்வதற்கு உத்தரவு, சிவப்பு அறிவித்தலை பெறவும் நடவடிக்கை என்றொரு செய்தி. அடுத்ததாக ஞானசாரரின் காவியுடை அகற்றல் மூவரடங்கிய நீதியரசர் குழாம் விசாரிக்கும் என்றொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அமெரிக்க ஈரான் கப்பல் விவகாரம் நெருக்கடியில் சிக்குண்ட இலங்கையும் இந்தியாவும் என்றொரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இனவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கவே புதிய சட்டம், அமைச்சர் லால்காந்த் தெரிவிப்பு என்றொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. என்னை பற்றி விசாரித்தால் நீங்களே சிக்க வேண்டி வரும் என்கிறார் கம்மன் பிள்ளை என்றொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அவரின் புகைப்படத்தோடு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. உலகின் முன்னணி விஞ்ஞானிகள் 7வது முறை இடம் பிடித்த யாழ் மண்ணின் மைந்தன் பேராசிரியர் சதிபரன் சாதனை என்றொரு செய்தி அவரின் புகைப்படத்தோடு வெளியாக இருக்கின்றது. நாட்டில் ஆண்களுக்கு இடையில் HIV தொற்று திடீர் அதிகரிப்பு என்று கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. பௌத்தர்களின் ஆதரவை அரசு இழந்து வருகின்றது. ஏனைய மதத்தவரை வளைக்க அரசு முயற்சி என்றொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிரேஷ்ட சட்டத்தரணி லட்சுமண் கிரியல்ல இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றனர். இவை இன்று தினக்குரல் பத்திரிகையில் வெளியான செய்திகளாக காணப்படுகின்றன. தினகரன் பத்திரிகையினை பார்த்தமானால் அனோஜன் சிவராசாவின் மரண தண்டனை ரத்து, சவுதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்று பிரதான தலைப்பு செய்தி வெளியாக இருக்கின்றது. ஏர்பஸ் விமான கொள்வன விவகாரம்

FM. ஒலிக்கப்படும் இந்த பாடல் இது நம்மவரான ஸ்மிதேஸ்வரனுடைய பாடல். தக்ஷிகாவோடு சேர்ந்து, தீக்ஷிகாவோடு சேர்ந்து ஸ்மித உருவாக்கிய பாடல்.

0: நேரம் வேண்டுமணி 34 நிமிடம்.
1: Success is yours.
2: வெற்றி உனதே.
3: கண்ணதாசன் ஐயா சொல்லுவார், வாழ்க்கை என்ன பண்ணிட்டாங்க, அனுபவம் தாங்க வாழ்க்கை, எக்ஸ்பீரியன்ஸ் தான் வாழ்க்கை. பிறப்பனப்படுவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் படித்தான். படிப்பனப்படுவது யாதென கேட்டேன், படித்து பார் என இறைவன் படித்தான். அறிவனப்படுவது யாதென கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் படித்தான். பிள்ளை பேரு யாதென கேட்டேன், பெற்று பார் என இறைவன் படித்தான். மனையால் சுகமது யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் படித்தான். வறுமை பின் அது யாதென கேட்டேன், வாடிப்பார் என இறைவன் படித்தான். இறப்பின் பின் யாதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் படித்தான். அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கை என்றால், அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கை என்றால், ஆண்டவா நீ ஏன் என கேட்டேன், ஆண்டவன் சற்றே அருகே வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான் கண்ணதாசன் அந்த கவிதையை முடிச்சிருக்காரு. லைஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்.
1: சக்சஸ் இஸ் யுவர்ஸ்.
2: வெற்றி உனதே.
1: Success is yours.
2: வெற்றி உனதே. வழங்கியது அவசர பண தேவைக்கு உங்கள் தங்க நகைகளை ஆங்காங்கே வைக்க வேண்டாம்.
4: இலங்கையின் குறைந்த வட்டி விகிதமான 1% வட்டி விகிதத்தை வழங்குவது ஏசியா அசெட் பைனான்ஸ் PLC-இன் ரன் சுரக்ஷா தங்க கடன் சேவை மட்டுமே. அதிகபட்ச பாதுகாப்பு, உயர்ந்த மதிப்பு, அத்துடன் மாதாந்த குழுக்கள் மூலம் 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசுகளை வெல்லும் வாய்ப்பு.
5: கேட்டாலும்

சக்தியின் வணக்கம் தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தலைவர் தரிசனம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரஜினி ரசிகர்கள் சந்தோஷப்படுகின்றனால் ஜெயில 2 ரிலீஸ் ஆகியாச்சு. இன்று அதிகாலை வேளையிலேயே ட்ரெய்லர், அதாவது ஜெயில 2 படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் நல்ல விதமான காமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வித்தியாசமான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. சில விஷயங்கள் மாறுபட்ட கருத்துக்களும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இன்றைய தினம் ரஜினி சூப்பர் ஸ்டார் அவரனுடைய படம் இல்லையா, அதுக்கான அந்த ஹைப், அதுக்கான எதிர்பார்ப்பு எல்லாமே நிறையவே இருக்கிறது. எனவே ரஜினி ரசிகர்களுக்கு விருந்து படைக்க இன்றைய தினத்தில் இருந்து

0: இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். லெவரின் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்.
1: மின்னலையில் தொடர்ந்து கிருவை எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.